0: 819 kilohertz, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி

மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த பக்தியுடன் வெள்ளிக்கிழமை மத்திய வணக்கம். மொரிஷியஸ் வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சி கேட்பர்கள், உங்கள் பக்தி நிகழ்ச்சி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை நாம் பக்தி சுவை மிகுந்த பாடல்களே உங்களுக்கு வழங்குவோம். பக்தி நிகழ்ச்சி அவரிசையில் இதோ வரும் முத பாடல்.

உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளை உங்கள் அனைவருக்கும் வெற்றியுடன் அமையட்டும்.

முழுசுவானொலியில் உங்கள் நிகழ்ச்சி உங்கள் பக்தி நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை.

நீண்ட ஆயுளுடனும் நிறைந்த செல்வமும் பெற்று நலமுடன் வாழ. மங்களம் பூக்கும் வெள்ளிக்கிழமை மகிழ்வாய் மலரட்டும் இந்த செழிப்பான நாள்.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kimchi Mauritius.
4: Namaskar.
5: Shrotrandariki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும்

0: பதினோரு மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கடிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசைப்பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த காலத்தில் நாங்கள் பல கோவில்களில் தீமிதி திருவிழா இருக்கின்றது அல்லவா? ஆகையால் நாங்கள் அமரை போற்றும் பாடலுடன் தொடங்கலாம்.

அவருடைய அன்பர்களே, அம்மனின் பக்தர்களே, இதோ உங்களுக்கு ஓம் ஸ்ரீ ஜெயசக்தி என்னும் பாடலை தருகின்றோம்.

வருளியன் பெருளை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆழ்த்துச்சோடை என்னும் அரிய நூலில் ஔவையார் இளமையர் கல் என்றார். அதாவது இளம் பருவத்தில் நாங்கள் கற்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆகையால் ஔவையாரின் அருட்சொற்களை கேட்போமாக. அடுத்து வருவது என்னிசை பாடல்கள். இதோ நிபுணா நிபுணா என்னும் பாடலை கேட்போமா?

வருடைய அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடடா மடடா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: ஷோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.